0: தா தி தொம் நம் தருகிட்டதக தா தி தொம் நம் தருகிட்டதக தருகிட்டதக தா தி தொம் நம் தருகிட்டதக தருகிட்டதக தருகிட்டதக
1: தா தி தொம் நம் தருகிட்டதம் தா தி தொம் நம் தருகிட்டதம் தருகிட்டதம் தா தி தொம் நம் தருகிட்டதம் தருகிட்டதம் தருகிட்டதம்
0: தொம் நம் தருகிட்டதம் தா தி தொம் நம் தருகிட்டதம் தருகிட்டதம் தா தி தொம் நம் தருகிட்டதம் தருகிட்டதம் தருகிட்டதம்
1: தத்தி தொம் நம் தருகிட்டதம் தத்தி தொம் நம் தருகிட்டதம் தருகிட்டதம் தத்தி தொம் நம் தருகிட்டதம் தருகிட்டதம் தருகிட்டதம் தத்தி தொம் நம்
0: தருகிட்டதம் அப்பன் நீ அம்மை நீ அயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் மோரூரும் நீ துய் பணமும் மெய் பணமும் தோற்றுவாய் நீ துணையா என் நெஞ்சம் துரபிப்பாய் நீ இப்பன் நீ இம்மை நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறூந்த செல்வனும் நீ ஏறூந்த செல்வனும் நீ ஏறூந்த செல்வனும் நீ தாங்க தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தன் தாங்க தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தன் தாங்க தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட
1: குரு புரந்தர தாசரே நிம சரண கமலவ நம்பிதே கர்வரஹிதன மாடி என்னனு பொறவ பாரவு நிம்மதே திம் நங்கடதக திம்மி திம்மி நம் கடதக திம்மி நம் கடதக திம்மி திம் கடதக திம்மி தி நக்கடதக தா தி நக்கடதக திம் தி நங்கடதக திம்மி திம்மி நம் கடதக திம்மி நம் கடதக திம்மி திம் கடதக திம்மி தி நக்கடதக தா தி நக்கடதக திம் நம் கடதக திம்மி திம்மி நம் கடதக திம் நம் கடதக திம்மி திம் கடதக திம்மி தி நக்கடதக தா தி நக்கடதக திம் திம் நங்கடதக திம்மி நம் கடதக திம்மி தி நக்கடதக தா
0: தாம் தரிகிடதக தாம் தரிகிடதக தாம் தரிகிடதக தாம் தத்தக்கிடதக தரிகிடதக தாம் தரிகிடதக தாம் தரிகிடதக தாம் தரிகிடதக தாம் தத்தக்கிடதக தரிகிடதக தாம் தரிகிடதக தாம் கிடதக தரிகிடதக தாம் தரிகிடதக தாம் கிடதக தரிகிடதம் தா கிடதக தரிகிடதம் தி கிடதக தரிகிடதம் தோம் கிடதக தரிகிடதம் நம் கிடதக தரிகிடதம் தா கிடதக தரிகிடதம் கிடதக தரிகிடதம் கிடதக தரிகிடதம் தா தக்கிடதக தரிகிடதம் கிடதக தரிகிடதம் கிடதக தரிகிடதம் தா தத்தக்கிடதக தரிகிடதம் கிடதக தரிகிடதம் கிடதக தரிகிடதம் தாம் கிடதக தரிகிடதக தகதிம் தத்தத்திம் தத்தம் கிடதக தரிகிடதக தகதிம் தத்தத்திம் தத்தி தம் கிடதக தரிகிடதக தகதிம் தத்தத்திம் தாங்கதம் கத்திம் தாங்கதம் கத்திம் தக்க தின்னதாம் தக்க